அல்லாஹ் தபாரக வதால சரி இன்ன அல்லாஹ் வ மலாயிகதுஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் தஆலா இஸ் சென்டிங், இஸ் ஏஞ்சல்ஸ் ஆர் சென்டிங் ஸலாத் அண்ட் ஸலாம் அபான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ வென் அல்லாஹ் தஆலா இஸ் சென்டிங், இஃப் யூ நாட் கோயிங் டு சென்ட், வில் இட் காஸ் எனி ஹார்ம் டு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம்? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இஸ் நாட் இன் நீட் ஆஃப் அவர் துரூத் அண்ட் ஸலாம். We are in need of Nabi alayhi salatu wasalam accepting our durood and salam. We are in need of that. That he accepts this hadiya of durood al-sharif and salam that we send. Where can man really praise Rasulullah sallallahu alayhi wa sallam? Allah tabaraka wa ta'ala has praised him. Can anybody give more praises than what Allah ta'ala has praised? And can anybody do justice to the praises of Rasulullah sallallahu alayhi wa sallam? لا يمكن الثناء كما كان حقه بعد خدا بزرگ تو یہ قصہ مختصر. No one can do justice to praises of Rasulullah sallallahu alaihi wasallam after Allah, he is the greatest, finish. We can't understand what's his position. نبی کی شان خدا سے پوچھو, خدا کی شان نبی سے پوچھو. آپ کی مدح انسان کیا کر سکے, عرش سے جب درود و سلام آ گیا جب زبان